0: சார், செம பார்ட்டியா இருக்கு, கரெக்ட் பண்றீங்களா?
1: பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், செட் ஆக மாட்டேங்குது.
0: எவ்வளவு நாளா?
1: அதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து.
0: சார், அப்ப அது உங்க வைஃபா?
1: ஆமா,
0: அதுதான் கும்மு.
2: என்னங்க இங்க வாங்க?
1: என்ன
2: என்னைக்குமே
1: சரியாத போல
3: வணக்கம் தலைவா.
1: என்ன என்ன போய் தலைவன்றீங்க?
3: தலைவட மச்சம் தலைவன் இல்லாம
1: ட்ராக் அப்படி போகுதா? நம்மள ஹீரோவாக்க பாக்குறானுங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட கூடாது, பயன்படுத்திக்கிறேன். இருப்பாங்க அதையெல்லாம் நீ கண்டுக்காத, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து போட்டுக்க. வாங்கிட்டியா?
2: வாங்கிட்டாங்க.
1: என்ன பீட்ரூட் இந்த கலர்ல இருக்கு?
4: வேற எந்த கலர்லயா இருக்கும்?
3: தலைவர் எதிர்த்து பேசுறேன்.
1: பாத்தியா, பீட்ரூட்னா இந்த கலர்ல இருக்கணும்.
4: இப்ப இல்லைங்கயா, வந்தவன வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
1: அது வா.
2: இதுக்கெல்லாம் பணம்?
4: ஐயோ, அதெல்லாம் வேணாமா?
2: எனக்கு வேண்டாங்கிறாங்க.
1: இனிமே எல்லாம் அப்படித்தான், வாங்க போலாம்.
2: உங்களுக்குள்ள இவ்ளோ வீரமா?
1: முள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வீட்டுல நான் ஒரு பனிமலை, ஸ்ட்ரீட்னு இறங்கிட்டனா நான் ஒரு எரிமலை.
2: இப்பதான் புரியுது. ஏங்க கண் கலங்குறீங்க?
1: இல்ல, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டான்ங்கறத இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருந்தேன், இப்ப நீயே கண்டுபிடிச்சிட்ட. என்ன விட்டு போயிட மாட்டியே?
2: என்னங்க நீங்க?
1: டைகரை டச் பண்ணாத முள்ள.
2: ஏங்க?
1: என்ன என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு என்கவுண்டர் காத்துக்கிட்டே இருக்கு.
2: சும்மா
1: விளையாடாதீங்க. அப்ப வீட்டுல விளையாடலாம்?

0: கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதே. இந்த வாசனையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டிதான்.
1: அப்படின்னு பாத்து நீ உரியல உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரிமை இருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா?
0: ஆமா.
1: எங்க மாடு வாங்க வந்தீரா?
0: இல்ல தச்சு வேலை.
1: கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு?
0: பிரமாதம்.
1: திருப்தி தானே?
0: பரம திருப்தி.
1: ஆமா, நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க சிட்டியை பிடிங்க.
0: எதுக்கு?
1: கருவாட்டு குழம்பு வாடை என் வீட்டுல இருந்து வருது, அதை பிடிச்சுதானே சாப்பிட்டீரு. அதுக்குத்தான் இந்த புள்ளை எடுப்பத்துருவாய்.
0: வாசனைக்கு காசா? என்ன அநியாயமா இருக்கு?
1: என்ன நுணியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க இல்லையா? அங்க கவர்ச்சி கண்ணியா நீயா கட்டி பிடிச்ச ஆடுற?
0: இல்ல,
1: கண்ணு பாக்குது காது கேக்குது. காசு குடுத்துருல?
0: ஆமா,
1: அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு, அதுக்குதான் பத்து
0: ரூபாய். இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது முடியாது முடியாது பாய், முடியாது.
1: அப்ப மூக்கு எடுக்காச
0: குடுத்துறா.
1: அடிச்சா மூஞ்சி முதுகு போயிடும். எடுக்க எடுக்க.

0: என்னங்க இது?
1: பார்த்தா தெரியல, பிச்சைக்கார ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரைஞ்சிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு.
1: எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே.
0: என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்கார நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்துருக்கேங்க.
1: எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான்.
0: எனக்கு வேண்டப்பட்டவரா?
1: யா, இது யாரு?
0: எங்க அப்பா.
1: அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சைக்காரன் மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர், வாட் எ ஃபேமிலி, வாட் எ

0: வா மனோக்.
1: ஹாய் ஆண்டி.
0: காஃபி சாப்பிடு.
1: காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
0: பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா.
1: ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன்.
0: என்ன சொல்ற?
1: ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அவன் லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்ச லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 பாக்காதீங்க, கடுகுடப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க.
2: வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீ மடா.
1: டேய், வீட்டுல இம்சை பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா
2: சொல்லுடா. ஆசைனா?
1: ஆசைனா நமக்கு வரப்போறவை எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு, கிரண் மாதிரி நல்லா ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கு இல்லையா? அத சொல்லு. ஏய், அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்றியா?
3: யாரு? இவனா? நமக்கு தெரியாமையா?
1: அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். எனக்கு அமைஞ்சுக்கிச்சு, உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா?
2: எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்.

0: 47
1: வீட்டு
0: விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ.
1: சொல்லுங்க.
0: மூணாவது குறுக்கு தெரு, லேக் ஏரியா, வள்ளுவர் கோட்டம், எதிர்புறம். டோர் நம்பர் 13, புதுசு 32.
1: ஆமாங்க.
0: மேல சொல்றேன் கேட்டுக்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கிருக்க.
1: ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன
0: வாங்கினாங்க? ஜோசியர்ட்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே, உங்களுக்கு எப்படா கல்யாணம் நடக்கும்?
1: ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க.
0: உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியாவில் இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது.

0: இல்லையே பெரியவனே, உன் தும்பி போட்டா பார்த்தானா என்ன சொல்றோம்?
1: பார்த்துட்டான்,
0: பிடிச்சிருக்காமா?
2: பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல.
0: கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா, நல்லவ, படிச்சவ, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு.
2: அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம்
3: பண்ணிக்கோங்க.
2: என்னமா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா. அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசைட் பண்ண முடியும்.
0: நல்லா இருக்குடா. இப்ப பேசி பாக்கணும், அப்புறம் பழகி பாக்கணும், கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்.
1: அதுல என்ன தப்பு இருக்குதுனே, எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குறட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா?
4: வீட்டுக்கு
1: தானே வரணும்.

0: ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். என்ன கடையா அதிகமாக லோக்கல் பேப்பரை வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா?
1: ஐயா, இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ?
0: படிக்கிறதுக்கு வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பரை கேட்டான். இடைக்கு போட்டால் அதில் தான் அமௌண்ட் ஜாஸ்தி.
1: சரியாக சொன்னீங்க.
0: மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். உன்னை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
1: ஆமாம்.
0: என்னடா இதை மட்டும் கொடுக்குறேன்? சிகரெட்டை எவன் கொடுப்பான்?
2: நான் கொடுக்குறேன்.
0: தேங்க்யூ. உன்னை அடிக்கடி பார்க்குறேன்.
1: வீட்டிலேருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் தான் எடுத்துக்கலா?
0: எஸ் அதையும் நான் கடன் தரேனே. இந்த வாயில் எவன்டா கடங்கப்பா? திறந்து போட்ட ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து.
3: ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை, போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி நீயே
0: பிடிச்சிருவாங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானு? நானே சரண்டர் ஆயிடுறேன்.
4: எந்தன் குரல் கேட்டு உனை

0: சொன்னல, ஒரு 50 காசு கை தவறி விழுந்துருச்சு, அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன்.
1: இதா பாரு,
0: யோ இது முதலே காமிச்சிருக்கலாம்ல.
1: நீயும் போக போவன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற, எடுத்துக்க.
0: இன்னைக்கு நம்ம கிராமம் தான்.
1: எனக்கும் தான் பஸ் வருது, போகலாம்.
0: அது நான் போற பஸ் இல்ல.
1: அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா நிக்கிறோம்ல, மட்டுமானே
0: போ போ.
2: பஸ்ங்க?
3: ஆமாங்க, பஸ் தாங்க.
2: இங்க பஸ்ங்க?
3: ஆமாங்க.
2: ஐயோ ஏங்க, பஸ் பஸ் சொல்றீங்க நீங்க? ஆமாங்க ஆமாங்க சொல்றீங்க.
3: ஆமாங்க, பஸ் பஸ் னு சொல்லாம என்னங்க சொல்வாங்க?
2: ஹலோ, பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னா
3: நீங்க எங்க பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் பஸ்றீங்க? ஆமா ஆமா. அண்ணா,
2: ஏ நான் பஸ் பார்த்தது இல்லையா?
3: அது யாருக்கு தெரியும்?
2: கஷ்டம். ச்சே, ஓடலியா இந்த வாட்ச் வர? மணி.
3: வேலு.
2: மணி
3: வேலு, சக்தி வேலு.
2: ஹலோ, மணி என்னன்னு கேட்டாங்க.
3: எங்க எதுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படி தாங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க, முதல்ல வந்து டைம் கேப்பீங்க, அப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வளர்ந்து லவ்ல போய் முடியும். இத பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு.
1: தம்பி சூப்பரா சொன்னீங்க, இப்படி தான் இருக்கணும்.
3: சரிண்ணா,
4: எங்க போறோம்?
1: ரமேஷ் தியேட்டர் போறோம்.
4: ஏயா, ரமேஷ் தியேட்டர் 2 ரூபாய் குதிரை, 3 ரூபாயா?
1: ஐயோ, எங்கிட்ட 2 ரூபாய் தான் இருக்கு.
4: ஏயா இம்சம் எடுத்துற, எவ்வளவு தெரியாத உங்களுக்கு.
3: அண்ணே, நாம இப்படி தான் இருக்கணும்ன்றது அடுத்து பாராட்டி பிரயோஜனம் இல்ல, நாம எப்படி இருக்கணும்ங்கறத தான் முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் ஏறணும், புரிஞ்சுதா? இவரே ரமேஷ் தியேட்டர் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப் இறக்கி விட்டுருங்க.
4: சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு, உங்களை மாதிரி டீசென்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார்.
3: சரி சரி, விடுங்க, பரவாயில்ல.
4: சரி சரி, நீங்க எங்க போறோம்?
3: எனக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ். டிரைவர்
4: நீ தான் ஹோல்ட், நான் சொல்லுங்க.
3: பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க.
4: பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? ஏயா, இப்பதான் அவனுக்கு வாய்க்கிறி அட்வைஸ் பண்ண, உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? இறங்கி கீழ.
2: எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆபீஸ் கொடுங்க.
3: தேங்க்ஸ். என்ன சிரிப்பு?
1: ஒண்ணு இல்ல, ஏத்தறக்கமா பேசுனிய. நானாவது 2 ரூபாயாடி ஏறி இருக்கேன், நீ ஒண்ணுமே இல்லாதல்ல ஏறி இருக்க.
3: பெருசு கம்னு இருக்கிய, நீ 1 ரூபாய் இல்லாம அள்ளாடிய. எவனாவது ஹெல்ப் பண்ணானா? எனக்கு பாரு, ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது.
4: போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்கி.
2: ஹலோ.
3: எஸ்.
2: பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு.
3: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு 1-2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாவை சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன்.
5: வாமா மகாலட்சுமி.
2: என் பேர் அஞ்சலி சார்.
5: புடவையில உன்ன பாக்குறப்ப என் கண்ணுக்கு மகாலட்சுமி மாதிரியே தெரியற.
2: தோசுக்கு முன்னால் தாண்டா நான் புடவையை கட்டுறேன்.
5: என்னமா முணுமுணுக்குற?
3: ஹலோ,
2: என்னங்க இப்பதானே 2 ரூபாய் கொடுத்தேன்?
3: கொடுத்தீங்க, ஆனா ரொம்ப கிழிஞ்சிருக்கு. கரெக்டா கீழே இறக்கி விட்டுருவான். வேற கொடுத்தீங்கன்னா

0: பார்த்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: Hi.
1: என்ன
2: சாப்பிடலாம்? நல்லா இருக்கும் போல
1: இருக்கேன். Two cold coffee.
3: Okay, ma'am. Anything
0: one
3: else?
0: One vanilla ice cream.
1: Vanilla is boring. We'll have strawberry. Huh? Two cold coffee and one strawberry ice cream. Okay?
3: Okay, ma'am.
1: Make it fast. Huh?
3: Sure, ma'am.
2: இவ்வளோ அழகாக இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே.
1: மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது ரெண்டு பேரை தான்.
2: ஓ.
1: என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில். தினேஷன் ஒரு பையன். ஸ்மார்ட்டாக இருப்பான். ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான். பட் ப்ளஸ் டூவில் ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம். ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் கார்த்திக் அவன் பேசிகிட்டு இருந்தான்னா நேரம் போகிறதே தெரியாது. நிறைய சுற்றிருக்கோம் பட் லிமிட் க்ராஸ் பண்ணல. ஒரு பீரியடில் ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஜென்யூனாக பேசி அவாய்ட் பண்ணிட்டேன்.
2: நீங்கள் நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க.
1: சும்மா சொல்லாதீங்க. ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க?
2: சீரியஸா தாங்க?
1: உண்மை சொல்லுங்க.
2: ஆக்சுவலா என் லைஃப்லயே ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஆனா அது லவ் எல்லாம் இல்ல பாப்பு. நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணா சுத்துவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்ல அவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்ன்னு கேலி பண்ணுவாங்க. நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டான்.
1: கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா?
2: ம். 6th ல இருந்து 7th போயும்போது அவள ஏ செக்ஷனுக்கு என்ன பி செக்ஷனுக்கு மாத்திட்டான்.
1: 6th டு 7th லயா? இது ஒரு லவ் ஸ்டோரி, இது ஒரு ஃபிளாஷ்பேக் வேறயா?
3: ஆர்டர் ப்ளீஸ்.
1: ப்ளீஸ் இட் யா. நான் கோல் காஃபில ஆர்டர் பண்ணேன். ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க?
3: மேம் இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர்
1: பண்ணீங்க. வாட் நான்சென்ஸ். ஐ ஆர்டர் ஃபார் கோல் காஃபி. ஹவ் டே யூ சேஞ்ச் மை ஆர்டர்?
3: சாரி மேம்.
1: நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க. ஐ நீட் டு டாக் டு
3: ஹிம்.
1: ஆர்டர் கேன்சல். இரிட்டேட்டிங்.
2: ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க் யூ.
0: அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட்.
2: என்ன?
0: 1. லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டல.
2: ஆமால.
0: 2. உனக்கு என்ன வேணும்னு கேட்ட அவளை விட்டை கூல் காஃபி அப்படின ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன். அவ ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்றா.
2: என்ன

0: நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கத்துக்கிட்டு வீணா பொழுது போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடா இல்ல நாடு, நாடு எங்களுக்கு என்ன செய்தது?
0: நாடு என்ன செய்தது?

தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்.

நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைக்கிடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு.

0: இது 100வது தேங்காய், இத உடைச்சதுக்கு பின்னாலையாவது எனக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிவிடு. அப்படி செட்டப் பண்ணி விட்டீனா உனக்கு ஏலட்டு கடாவும் வெட்டுறேன். அப்படியே முருகா இந்தா வாங்க.
1: இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? ஆடு வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறேன்னா எவ்வளவு பெரிய தேச துரோகினி.
0: எது தேச துரோகியா அண்ணன்? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுன.
1: ஏ,
0: எனக்கு பிறந்த நாள்.
1: ஐயோ, பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா? மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவிய படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான் காப்பாத்தணும். ஐயோ, என்ன என்ன
0: என்ன?
1: அது கண்ணு பட்டிருக்கு, அதனாலதான் கண்ணுல பட்டுடுச்சு. எக்கச்சக்கமா பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, பரிசா ஏதாவது கொடுக்கணுமே. பரிசு சீட்டே கொடுக்கலாம், 1 கோடி ரூபாய்.
0: விழுந்தா 1 கோடியா?
1: கீழ விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய்.
0: அண்ணே, உன்ன சொல்லி குத்தம் இல்லனே. என் வாய், என் வாய குடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன்.
2: வணக்கம். இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள்னே.
1: அப்படியா? உங்களுக்கும் ஒரு சீட்டு குடுக்கலாமே, கிளி சீட்டு எடுத்து குடுக்கலாம்.
0: என்னன்னு கோடி கோடியா அள்ளி இறைக்கிற
1: காரணம் இருக்கு.
0: என்ன
1: முருகா? இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா, சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா.
0: தங்கம் யா, சொக்க தங்கம்.
1: இதுல 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன செய்வீங்க?
2: தஞ்சாவூர் பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பயிர் பச்சனை பண்ணி பக்கவசத்துல இடுவேனே.
1: ஓ, நீங்க என்ன செய்வீங்க?
0: ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் வாங்கி பண்ண வைப்பேன்.
1: ஓ சரி, இந்த ஆடு மாடு எல்லாம் எங்க மேய வைப்பீங்க?
0: மேய வைக்கிறது அந்தந்த 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல மேய வருது.
1: ஓ சரி,
2: ஆட்ட மாட்ட பயிர்ல மேய விடுவியா?
0: என்ன செய்ய?
2: காளமாடு பசுமாடு காலெல்லாம் வெட்டி ஒன்னைய வெட்டி
0: பசுமாடுங்கிறது ஒரு தெய்வம்டா, அத போய் வெட்டியா? நீ வெட்டானி வெட்டி பாரு, அதுக்கப்புறம் உசுரம் இருக்கானு பாப்போம்.
2: என்னது மாட்ட மேய விட்டது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? வேலையை அடைச்சேன்னா
0: வேலையை பிச்சேரி வேண்டாம்.
2: மரியாதை எல்லாம் பேசுற உன்னை அடிச்சா.
1: ஹலோ, என்ன ப்ராப்ளம்?
3: உனக்கு ஒண்ணுமே தெரியாதா?
1: தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது.
3: உன்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே, பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குற?
1: அறிவிலனா அப்படிதான் விழும்.
3: ஏன் ராஜா?
1: தமிழ்நாடு அரசு பரிசு சிட்ட தடை செஞ்சு 1 வருஷம் ஆச்சு.
0: 1 வருஷமா?
1: பின்ன எவனாவது பழைய சீட்டை கொடுத்தான்னா அதுலயும் 1 கோடி ரூபாய் விழுந்ததுனா ஆடு வாங்குவேன் மாடு வாங்குவேன், ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இதுல மேய விடுவேன் கற்பனை பண்றதா? ஒண்ணு நீ ஐஸ்வர்யாக்கு ஆசைப்படுற இல்ல பரிசு சீட்டுக்கு ஆசைப்படுற, உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் எண்ணமே இல்லையா உனக்கு?
3: ஏப்பா, இத முதலே சொல்லி இருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல.
1: ஐயோ ஆமா,
3: அதுக்கே திட்டம் போட்டு பழி வாங்கணும்.
1: என்ன போட்டாங்க திட்டம்?
3: இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல. அந்த சீட்டை என்ன விட ஒரு இளச்சவன்ட கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அத குண்டி ஒரு யானைக்கிட்டியா கொடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு.
1: ஓய்வெடுக்க முதுமலை போயிருக்கு.
3: மறுபடியும் தேங்காயா?
1: இது பரிகாரம்.
3: எது?
1: இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு இதை அடிச்சு உடைச்சிட்டு நாளையில இருந்து நல்ல பிள்ளையாரு.
0: கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனியே மூளை ஒண்ணு கூடிய கந்தா, அது குறைக்கிறது தேங்காய.

0: திருநாவுக்கரசு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தீங்களா?
1: இல்லடா, இங்கே செட்டில்.
0: அது சரி, எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்போரம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்?
1: அது இருக்கட்டும், கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கல தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பாக்கிறதுக்கு வந்த. எப்படி இருக்கும் ஜாப்?
0: அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு.
2: ஐயா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஐயா,
0: போ போ.
3: யோ, எங்க போயிருந்த?
0: எல்லாம் அவசர வேலையாத்தா.
3: இங்க வேலையை வச்சுட்டு வெளியில? வேலை
0: வெளி வேலையெல்லாம் கிடையாது, உள் வேலை. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
3: ஏய் பிச்சு மணி,
0: என்னப்பா
3: பில்லு யார் தரது?
0: வர்றையா?
3: ஏய் பிச்சு மணி
0: பர்றையா, படுத்துறாயா? இவே வேற.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேளை.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

போட விட்டு துடிக்கும் ஏழை நெல்கை நெல்கை அடக்கி தூங்க விட்டு நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடி வாடி என் சிட்டு

பாடினா நெஞ்சம் திண்டாடினா நாணம் கொண்டோடினா ஒரே பயம் பாவம் ஒரே பயம்

0: அம்மாடியோ. தனநனான தனநனான தான ரதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போனேன், பொண்டாட்டி தேடி
1: வந்துட்டான். மூஞ்சிய பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசியா உண்மை சார்.
1: ஆனா உன் பொண்டாட்டி ஒண்ணு உண்மையா இல்லையே? ஓசித்திக்கு ராசி பலன் சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு.
2: சார், என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க.
1: இப்ப அப்படிதானே பேசுறேன்.
2: ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டன் எல்லாத்தையும் கணிக்குது.
1: ஏண்டா, மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா
2: சொன்னேன்?
1: பத்து நாள்ல பிரச்சனை வரும், பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போங்கன்னு
2: சொன்னல. இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் பத்து நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
1: பத்து நாள்ல பிரச்சனை வராதா? ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர்
2: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
1: ஊட்டியில பண்ணிக்குதான்டா பை பண்ணோம். டேய், நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டு நிறியா.
3: சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
1: பேனட் ஓபன் பண்ணு. இப்ப ஸ்டார்ட் பண்ணு
3: சார். சூப்பர் சார்.
1: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும். கார் எடுத்துட்டு போறியே, உந்துதானா?
3: எந்துதான் சார்.
1: நம்பர் சொல்லு.
3: 0006.
1: ஆ, செலோ.
3: வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்
2: சார். அவன் சொன்ன நம்பர் வேற, கார் நம்பர் வேற சார்.
1: மடைய, அவன் கார் நம்பரே அவன் ஞாபகம் வச்சுக்க தெரியல.
3: சிவப்பு கலர்ல கட்ட போட்ட சட்டையோட ஒருத்த போனானா
1: சார்? கார் ரிப்பேர் நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சு வச்சேன்.
3: யோ, அவன் ஒரு தீவிரவாதி, இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். அவனை தப்பிக்க விட்டுக்கே உனக்கு அறிவு இருக்கா?
1: உனக்கு இருக்கா?
3: யோ
1: சார், ஏன் சார், டிபார்ட்மெண்ட்ல செலவு பண்ணியது வாங்கிடாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. மெசேஜ் பாஸ் பண்ணா மடைக்கு பிடிச்சிருப்பேன்ல, அதை விட்டு ஓடி பிடிச்சி விளையாடாம அவன் பேட்டி சுத்திட்டு இருக்கீங்க.
3: இது 6 மாசம் சீக்ரெட் ஆபரேஷன்.
1: 6 ஆபரேஷன் 6 மணி நேரத்துல பண்ணிடுறாங்க. 6 மாசமா அவனை வச்சு அப்படி என்ன ஆபரேஷன் பண்ணீங்க?
3: வந்து வச்சுக்கிறேன். வண்டி
1: அடியா
2: பாத்தீங்களா சார், அள விடுறான். அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான்.
1: அக்கல் இருக்கிறது பாடி ஸ்ப்ரேவா? கைய விடுறான். எந்த தீவிரவாதியை தப்பிக்க விட்டனோ அதே தீவிரவாதி கமிஷன் கண்ணுக்கு முன்னாடி பிடிச்சி டபுள் ப்ரொமோஷன் வாங்கல. என் பேர் ராஷேர் இல்லையா
2: சார்? சார், அவங்க அப்படி போறாங்க சார்.
1: போனா போகட்டும், டார்கெட்ட ஷார்ட்கட்ல போயிடலாம். ஏரியா
2: சார், ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது.
1: டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியல. ஜஸ்ட் மிஸ்ட் ஆ சார், ஒரு கவர் உழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ, என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பிரண்ட் உட்காந்து வர வேண்டியது
4: தானே. தீவிரவாதியை பிடிக்க உன்னை யாரா வர சொன்னது
1: சார்? நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் குடிப்பீங்க.
4: டபுள் ப்ரொமோஷன் இல்லடா, டி ப்ரொமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஏட்டி ஏட்டா.

0: இத்தான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: வாழ்க்கை ஒரு வெறி பிடிச்ச கழுது மச்சி.
2: ஏண்டா,
1: முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குது.
3: Don't worry, be happy.
2: தோ வந்துடுப்பா டோலகு.

0: மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல.
1: காப்பி ரெடியா?
0: ரெடி
1: கொண்டா. சீக்கிரம் சீக்கிரம்.

0: கல்யாணம் ஆகி போச்சு.
1: எவடா உன கட்டிக்கிட்டா?
0: கட்டிக்கப்படாதடா.
1: இல்ல நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு கேட்டேன்.
0: அடே நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான்.
1: போச்சுடா.
0: ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றாங்களே, அதுதானா விஷயம்? நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிட்டு பொண்ண கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
1: அப்புறம் சோறு,
0: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
1: அப்புறம் காப்பி டிபன்,
0: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
1: அப்புறம் வீடு.
0: அவ்வளவுதான்.
1: ஏண்டா உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
0: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஏமாமைய மேல கேச போட்டான்னா கட்டாயம் போடுவான்.
1: அது கரெக்ட்.
0: ஆமா. டேய் நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டன, இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
1: அது வேற மாதிரி எனக்குடா.
0: சரி என்னன்னு தான் சொல்ல, சாயந்தரம் 5 மணி வரலாம் ஃப்ரீ, சீட் அடுத்த வேணா நிறுத்திடறேன் சொல்லு.
1: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
0: என்னடா அது அந்த நல்ல சமாச்சாரத்தை என்கிட்ட சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
0: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்தடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி பின்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஐ ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு
1: வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு விடுடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
0: சரி போறப்படு.

0: வணக்கம் மாமா. வணக்கம் மாப்ள, நல்லா இருக்கீங்களா?
1: ஐயா, வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்க மாதிரி தெரியல, அனையமா காருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: என்னடா திங்கிற?
1: திங்கிறனா பம்மரையா?
0: எதுக்குடா?
1: நமக்கு தெரிஞ்சவர் போய்கிட்டு இருக்காரு, அதுக்குதான்.
0: யாரா
1: யாரா இருந்தா என்னயா, பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் இருங்க ஐயா. இந்த வாரம் பாத்தீங்களா, இவன்ட கேட்டா பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுவான். தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா.
2: என்ன ஐயா? வணக்கம் ஐயா.
1: ஆமா, பொண்ணு எங்க இருக்கு?
2: உனக்கு என்ன கண்ணு பொட்டையா? ஒண்ணு கண்டு நிக்கல.
1: ஏண்டா இந்த பொண்ணு வச்சு நான் குடும்பமா? பொண்ணு எங்கடா? கல்யாண பொண்ணு.
2: நாங்க என்ன இழிச்ச வயனா? இந்த மாதிரி நேரத்துல கல்யாண பொண்ணை கூட்டு வர்றதுக்கு பண்ண வீட்டுல பத்திரமா இருக்கு. சரியான லுச்ச பயலா இருப்பா பாருக்கு. இது கூட தெரியாம இருக்க
1: என்ன திமுறா பேசிட்டு போவாங்க பயமில்ல ஐயா. இப்ப நீங்க என்ன யோசனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பொண்ணை பார்த்தாங்க. ஏ,
0: நாம பொண்ணை தேடி போக கூடாதுரா, பொண்ணுதான் நம்மளை தேடி வரணும், புரியுதா?
1: ஆமா, பொண்ண பாக்கணுங்கிறாரா இல்ல பாக்க வேணாங்கிறாரா? இவரோட பெரிய இம்சியாவில் இருக்கு.

கேக்குதுல்ல வாலிப வயோதிக அன்பர்களே, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்றது. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் அப்படி கரெக்ட் பண்ண ஃபிகரை கழட்டி விடுறது. கழட்டி விடுறது, கழட்டி விடுறது. என்ன மாதிரி கழட்டி விட கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக

0: கதை சொல்ல வந்து ஏன் மூஞ்சியே பாத்துட்டு இருந்தா? கதையை சொல்லியா?
1: சொல்றேன் சார். இந்த கதையில ஒரு கஷ்டப்படுற குடும்பம் சார். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது சார், அம்மாவுக்கு பக்கவாதம் சார், அக்காவுக்கு பிரெயின் டியூமர் சார், தங்கச்சி நொண்டி சார், தம்பி ஊம சார், இவ்வளவு ஏன் சார்? அந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி கூட கிட்னி ஃபெயிலியர் சார்.
0: யோ, கதை எவனுக்கு வேணும்? கதையில ஹீரோக்கு என்ன வயசு அத சொல்லு.
1: ஒரு 40 வயசு இருக்கு சார்.
0: 40 வயசா? எனக்கா? ஹலோ, நான் ஒரு யூத் ஹீரோமா? வயசுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லு.
2: இப்போ என் வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா, ஒரு காதல் கொண்டேன் ஜெயம், அந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட் சொல்லுங்க, அப்பதான் ஜனங்க ஏத்துக்குவாங்க.
3: ஊட்டியில ஒரு கான்வென்ட், அதுல நீங்க ஸ்டூடண்ட்.
0: அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறா சார்.
3: எதிர்த்தாப்புல இன்னும் ஒரு கான்வென்ட், அதுல படிக்கிற பொண்ணு தான் த்ரிஷா.
0: டாப்கியரை போட்டு மேல தூக்கு தூக்கு தூக்குமா?
3: ஒரு நாள் கான்வென்ட்டுக்கு நீங்க சைக்கிள்ல வர்றீங்க, அங்க ஒரு குரூப் த்ரிஷாவ சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சைக்கிளை விட்டு இறங்காம பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி ஒரு செம ஃபைட் வைக்கிறேன் சார். அப்ப த்ரிஷாவோட துப்பட்டா கீழே விழுந்துருது. நீங்க குனிஞ்சு எடுத்து நேர போய் த்ரிஷாட்ட கொடுப்பீங்கன்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பான். ஆனா நான் குடுக்க வைக்கல சார். அந்த துப்பட்டா எடுத்து நீங்க தூக்கி எறிஞ்சீங்க, அது அப்படியே பறந்து போய் துபாயில விழுந்துச்சு. துப்பட்டா அங்க ஒரு கை குனிஞ்சு எடுத்துச்சு, அதுதான் த்ரிஷா. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்தில அப்பட்டா அப்பட்டா ஹரி ஜெயராஜ் மியூசிக்ல.
0: அடடா, லைன் பிரம்மாண்டமா இருக்கு சார்.
3: தேங்க்ஸ் சார்.
0: இப்போ இந்த படத்துல என்னோட வயசு என்ன
3: சார்? உங்களுக்கு 16 சார், த்ரிஷாக்கு 17 சார். அப்ப நீங்க +1, அந்த பொண்ணு +2 பாருங்களேன்.
0: இந்த கதையில பல பிளஸ் இருக்கு. நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர் கிட்ட சொல்றீங்க, அட்வான்ஸ் வாங்குறீங்க.
1: சார் சார் சார், எங்கிட்ட இன்னொரு கதை கூட இருக்கு சார்.
0: இன்னொரு கதையா சார்? ரேஞ்சுக்கு இருக்குமா?
1: சொல்றேன் கேளுங்க சார்.
0: சொல்லு.
1: ஒரு அம்மா பிரசவ வலியில துடிக்கிறாங்க சார், அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துறோம்.
0: சும்மா என்ன ஆஸ்பத்திரி நோயின்னு
1: சார் முழுசா சொல்றேன் சார்.
0: சொல்லு.
1: அவங்க பிரசவ வலியில துடிக்க வீழ்ற சத்தத்தோட குழந்தை பிறக்குது சார். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார்.
0: நல்லா தெரியும்.
3: நல்லா தெரியும்.
1: அப்ப நான் டிரைவரா சேர்ந்துக்கேன்.
0: ஓகே சார். நீங்க கார்ல வச்சிருக்கீங்களா?
1: கதை ஓகே ஆயிருச்சு, நீ கார் வாங்கிருவோம் இல்ல.

0: எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் என் பேரு சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களே எனக்கு தெரியும். டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான்
1: மிஸ் அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னேன் மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
0: குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா?
1: ஹலோ,
0: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க.
0: ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கா? அதாக பட் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது, ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
0: ஹஸ்பண்டா? மெட்டி இருக்கா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
0: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்ணுறேண்ணா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா?
0: ஏங்க, நான் சீரியஸா தாங்க மேரேஜ் பத்தி பேசுறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா, சாரி, எனக்கு இப்ப இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன கொஞ்சம் வீடு வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
0: பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும் ப்ளீஸ்?
2: தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கில் ஏன் ஏரியா கூட்டி மாட்டேங்க, உட்காருங்க, உங்க ஏரியாவில் ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூட் சொன்னீங்க?
1: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது, ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு குடுக்கறேன்.
0: பூ போட்டு பாவாடை கட்டிட்டு வர சின்ன பொண்ணு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய பொண்ணா இருப்பா எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க.
2: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
0: நிஜமா ஆண்டி?

இதே வேலையா போச்சு.

0: ஏயா, உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா?
1: ஏ, அத பத்தி ஏப்ல நீ கவலைப்படுற? அந்த கல்யாணம் சம்மதிக்காட்டி போறான். மதுரை வீரல பொம்மையை தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அலேக்கா 100 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண
2: மாட்டேன்.
1: யார் சொன்னா?
2: ராஜா சொல்றான்.
1: எந்த நாட்டுக்கு
2: சொல்லட்டுமா?
1: வேணப்பா,
2: துண்டு தோள்லதான் இருக்குமா?
1: எவன் சொன்னா? எங்க வேணாலும் இருக்கலாமே.
2: என்ன பிரச்சனை இப்போ?
1: என்ன பிரச்சனைப்பா? என்ன? நான் அந்த பொண்ணு போய் தாலி கிட்ட போறேன்னு சொன்னேன்.
2: நீ அதை
1: எதை
2: வச்சு போயிங்க?
1: முடியுமா?
2: நீ என்ன
0: ஒரு 50 கிலோ இருப்பேங்க.
2: இல்ல, புடவை இந்த கையில கால்லாம் போட்டுக்கலாம் சேர்த்தன.
0: ஆமாங்க.
2: நீ என்னைய வெயிட்? 40ல 2 போச்சுன்னா 38 கிலோ எடை உள்ள நீ 50 கிலோ எடை உள்ள அந்த பொண்ணை தூக்க முடியுமா? முதல்ல நீ ஒன்ன தூக்க முடியுமா? ரொம்ப உயரம் கூட வேணாம். இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா?
1: என்ன நானே தூக்க? என்ன
2: நீ சொல்லுமா?
0: முதல்ல அவர் சொன்னது செய்யா.
2: ஏய், செய்யா.
1: சரி சரி,
2: தூக்க. ஐயேசா, முடியல. இல்ல, உன்னையே உன்னால தூக்க முடியல. நீ இப்படி அந்த பொண்ணை தூக்குவ? போய் தானே. ஏமா, இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கிய, உன் வாழ்க்கை
0: என்ன வருது?
2: பாவி மனுஷா,
0: உனக்கும் எனக்கும் கல்யாணம்.
1: இதே வேலை.

0: பாத்தீங்கயா
1: என்ன
0: எட்டனா காசு முழுங்கிட்டான்.
1: எட்டனா தொண்டைக்குள்ளே போகாத, டே உண்மையை சொல்லு, முழுங்கினியா?
0: ஆமாங்க முழுங்கிட்டேன்.
1: நீங்க கொஞ்சம் இங்கே இருக்கமா, நீ வாடா என் கூட, நமக்குன்னு வருது பாரு சில்லற கேஸ், போடா உள்ள.
0: ஒன்னும் பண்ணிடாதீங்க டாக்டர்.
1: டேய் உண்மையை சொல்லு, எட்டனாவை முழுங்கினியா? போய் சொன்ன வாய்க்குள்ளேயே ஊசி போட்டுருவேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். எட்டனாக்கு நான் வேர்க்கல வாங்கி சாப்பிட்டேன், அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, அதனாலதான் காசு முழுங்க போய் சொல்லிட்டேன்.
1: சரி வாந்தி இருக்கிற மாதிரி சவுண்ட் கொடுறான். அத்தல நீ லிப் மட்டும் கொடு, நான் சவுண்ட் கொடுக்குறேன். ஓகேயா? ஒன் டூ த்ரீ. இன்னொரு வாட்டி. இந்தாங்கம்மா எட்டனா, வீட்டுக்கு கூட்டு போங்க.
0: என்ன டாக்டர்?
1: என்ன
0: ரெண்டு நாள் குடுக்கறீங்க?
1: ஆமா
0: முழுங்கினது எட்டனா இல்ல?
1: எட்டனாதாம்மா, பெருகுடல் வரைக்கும் தான் எட்டனா போகும், அங்கிருந்து சிறுகுடலுக்கு ஷிப்ட் ஆகும்போது அதுவே ரெண்டு நாள் மாறிக்கும். நானேங்கிறது மாறுறது தானே.

0: என்ன மாப்பிள்ள, கௌசல்யாவை தனியா மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னே எஸ்கேப் ஆயி ஓடுறேன்.
1: இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை அதான் வெளியே.
0: இப்படி எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டேன்.
2: இப்போ சாவித்ரி சாவித்ரின் போறான். யார் ரா இவன்?
0: ஐ அம் பத்மநாபன். பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் எல்லாருக்கும் தெரியும்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார்?
0: நோ நோ, நான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவேன். அதான் செல்லம்மா என்ன பிபின்னு கூப்பிடுவா.
2: செல்லம்மாயா சார்? உங்க ஆபீஸ்ல பெருகுறீங்களா?
0: கலாய்ச்சிட்டாராமா.
2: அம்புஜம் பத்மநாபன்
0: சுத்தி வளைச்சு பேச தெரியாது.
2: அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்கோ.
0: நெக்கு சிரிப்பே வரல.
2: பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.
0: கமிங் டு தி பாயிண்ட், மாப்பிள்ள உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பாக்க எங்க ஆத்துக்கு பிரேக்பாஸ்டுக்கு வரேன், சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களா உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாந்தி முகூர்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அப்ப நான்
2: கிளம்புறேன்
0: ஒரு சின்ன ஆப்ளிகேஷன்.
2: என்ன சாப்பிட்டதெல்லாம் தொண்டிலே நிக்குதா? குச்சி வச்சு குத்தணுமா?
0: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லைட்டா சாப்பிட்டுருக்கோம், பில்ல மட்டும் நீங்க பே பண்ணிடுங்க. என்ன பாக்குறாரு மாப்பிள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க
3: தான். மறக்காதீங்க.
2: என்ன மச்சான், பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு வந்துகிட்டே இருக்குது.
1: இப்ப என்னடா பண்றது?
4: வர ஆணி மாசம் 20ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள், 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டே 2 to 3 பிரம்ம முகூர்த்தம், அப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி?
2: இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடற.
4: என்ன பிரதர் மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட்
2: நக்கிட்டு போ.

0: ஏட்டையா
1: என்னடா
0: என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க?
1: நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்து குட்றதுக்காக நான் உன்னை உள்ள வச்சிருக்கேன்.
0: சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சிருக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துருங்க.
1: அத செலவு பண்ணிட்டேன்
2: ஏட்டையா, பிச்சைக்கார கிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க.
1: இருந்தா தர மாட்டானயா, உண்மையில செலவு பண்ணிட்டேயா, தூண்டி விடாத.
3: சரிடா, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க?
0: அவங்க எப்படி போன உனக்குயா மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துறியா?
1: என்ன செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆஸ்கன் ஒரு அதிகாரி கூட பாக்காம பேச்சு புடி முடிச்சு பெக்கர்
0: ஏகம் ப்ரோ.
4: ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க?
1: அது
4: கூட்டி முடிஞ்சு நேரம் வீட்டுக்கு போகாம மார்க்கெட்ல போய் மாமூல் வசூல்

0: ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.
1: அத நாங்க பாத்துக்கிறோம். ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு போங்க.
2: இன்ஸ்பெக்டரையா
1: என்னடா
2: இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
1: போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா.
0: ஐயா நேத்து இடியாப்பமும் பாயா வந்துருந்தீங்களே.
1: ஆமா
0: நல்லா இருந்துச்சா?
3: சூப்பரா இருந்துச்சு.
0: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
1: போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவ பிச்சு.
2: இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
1: டியூட்டிக்கு போங்கயா.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்ன சொல்ல வரேன்னா?
1: நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். I love you தானே?
0: இல்லையே.
1: இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க?
0: நான் சொல்ல வந்தது இருக்கட்டும்ங்க. நான் இல்ல விதம் சொல்ல வந்தேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது?
1: இல்லன்னா விட்டுங்க.
0: அதை எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது ஐ லவ் யூ தான் நீங்களா எப்படி நினைச்சுக்கலாம்?
1: இது பாருங்க வீணா ஆர்குமெண்ட். எதுக்கு சொல்ல வந்ததை சொல்லுங்க, இல்ல நான் போறேன்.
0: சொல்ல வந்ததுதான் சொல்ல முடியலையே, அப்படி பண்றீங்களே.
1: என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
0: நான் உங்களை போட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சாவணும். எதை வச்சு நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. டெல் மீ, ஹவ் குட் யூ திங்க் ஐ வாஸ் கோயிங் டு சே ஐ லவ் யூ?
1: ஓகே, நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிங்களா இல்லையா?
0: ஆமா, ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வரது?
1: ஓகே, என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேண்டாம்னு எழுதி வச்சது நீங்க தானே?
0: ஆமா, நான் தான். நான் ஐ லவ் யூ நான் எழுதி வச்சேன். டென்ஷன் வேண்டாம் நான் எழுதி வச்சேன். ஐ லவ் யூ எங்க இருக்கு, டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கு எதுக்கு எனக்கு சம்பந்தம்?
1: நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் வாட்டிட்டு.
0: ஹலோ, வாக்மேன்ங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கப்படல, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்ட என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்கங்க.
1: என்ன, என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா?
0: யாரு? நான் ஃபைட் பண்றேனா?
1: இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படி தான் சொன்னாங்க.
0: எப்படி?
1: ஐ லவ் யூ.
0: அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
1: அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்.
0: ஏங்க, உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுனா சரி, உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? ஐ அம் நாட் தட் கைண்ட்.
1: தென் வாட் கைண்ட் ஆர் யூ?
0: டேய், எங்க ஓடாதீங்க. நீ மேல மாட்ற.
2: நீ
0: டேய், நீ விக்கி தானே?
2: நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதரா.
0: டேய், நான் சிவா தான்டா.
2: சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ பொண்ணு.
0: எத்தனை வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத் கா மாதிரி இருப்ப, இப்ப எப்படி ஆயிட்டேன்?
2: என்னடா பண்றது, நாலு குழந்தைகள் ஆயி போச்சு, அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன், குடும்ப பெருத்து போச்சு, நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க, உனக்கு எத்தனை குழந்தைகடா?
0: எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
2: என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் பத்து குழந்தைய பிறந்திருக்கணும் மேடம். பத்து அவங்க கேட்டுட்டாங்களே. சரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா?
0: இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க.
2: எப்படிடா, என்னடா ஆச்சு?
0: சோனா போயிட்டா.
2: போ சோ, கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படிடா? இந்த பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இந்த இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்தோம், பல மீட்டர்ல பேசணும்டா. சிஸ்டர் நான் வரேன். ஏப்பா ஹோட்டல் சோழாக்கு இப்படி போனா போலாமா?
0: போலாம்.
2: எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன்.

0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்டு வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்க வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும் பேசாம வா.
0: கூப்பிடுறாங்க தாத்தா. உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் கிண்டல்
1: பண்றானுங்க.
2: நல்லா சர்க்கஸ் பண்றான் நீ.
1: யார பாத்திர பொக்க என்ன கையே
2: சும்மா நீட்டு. வெரி ஓல்ட் மேன்
3: என்ன காதல்ல பல கஷ்டங்களை தாங்கி தான். யார் இந்த பையன் வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான்?
4: என் ஃப்ரெண்ட் டாக்டர்.
5: ஐ அம் ஸ்டீஃபன் ஃப்ரம் கனடா. ஐ டோன்ட் நோ தமிழ்.
3: ஓ,
5: பாய்சன் அட்டாக்கிங், கலர் சேஞ்சிங், ப்ளீஸ் குவிக் ட்ரீட்மென்ட்.
3: ஓகே, டோன்ட் வரி, ஒரு டிடி போட்டா எல்லாம் சரியாயிடும்.
6: உங்களுக்கு எதுக்கு பா டிடி?
1: ஒருத்தன கோவத்துல பிடிச்சு கடிச்சிட்டேன், அவன் விஷம் எனக்கு ஏறாம இருக்கணும் இல்ல, அதுக்கு தான் போடு.
6: இந்த வயசுல எதுக்கு பா ஊரும்பு?
1: என்னடா வம்பு, அவன் என் வயசை பத்தி பேசிட்டான்டா, கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் தப்பிட்டேன்.
6: நல்லா கவனிங்க சிஸ்டர்.
3: சார்,
6: அப்பா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
3: வாங்க தாத்தா.
5: அம்மா, லுக் ஹியர், லுக் ஹியர், லுக் ஹியர்.
4: தூரம் விடா.
5: பாத்தியா, சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி.
4: டாக்டர், இது
3: நான் தான். அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா?
4: இல்ல, உங்களை மாதிரி ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில இருந்து.
3: ஓஹோ,
4: அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு.
3: ஆச்சரியமா இருக்கே. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
4: அத்தை கிட்ட எப்படிடா?
5: அத்தையே சொல்லிட்டாங்கல்ல.

பாட என்ன சொல்லி என்ன

0: அவுரங்கசீப் சமாதி எங்க சார் இருக்கு?
1: அவரை புதைச்ச இடத்துல தான்.
0: பைசா கோபுரம் ஏன் சார் சாஞ்சி இருக்கு?
1: கவர்மெண்ட்ல டெண்டர் விட்டு கட்டிருப்பாங்க, அதான் கான்ட்ராக்ட் சாச்சிட்டாரு.
0: ஓஹோ
1: சார், உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சு?
2: ஏன் வாட்ச்ல டைம் 8:30?
0: அவன் டைம் கேக்கலையே.
3: ஐயோ உள்ள விழுந்துட்டே, மயில் சாக்கடையில விழுந்துருச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க.
4: எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
3: 12B பஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியலையா சார், கார்பரேஷன் கனவான்கள் வழக்கம் போல சாக்கடையை திறந்து போட்டு போயிட்டாங்க. உள்ள விழுந்துச்சு, கை கொடுத்து காப்பாத்து.
4: ஓகே ஓகே, வாங்க வாங்க.
3: பாருங்க சார், இன்டர்வியூ போற ட்ரெஸ் இப்படி ஆகி போச்சு.
4: எந்த கம்பெனிக்கு?
3: ஏபிசி பிரைவேட் லிமிடெட்.
4: என்ன போஸ்டுக்கு?
3: அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். ஐயோ யார் சார் உள்ள தள்ளி விட்டீங்க?
4: சாரி சார், அதே கம்பெனில அதே போஸ்டுக்கு தான் நானும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போட்டியா வரத நான் விரும்பல.
3: அதுக்காக அப்படியே சார் விட்டு போறீங்க?
4: வேற வழி தெரியல சார்.
3: ஏ சார், நல்லா பிரிப்பேர் பண்ணிருக்கீங்களா?
4: ஓ எஸ்,
3: எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு கேக்கட்டுமா?
4: கேளுங்க.
3: புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா? சார் பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி வீடு கட்டுறீங்க?
4: உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்.
3: என்ன பண்ண போறீங்க?
4: மூடிட்டு
3: போறேன்.
5: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: நீ படிச்ச நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல.
1: நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச வீரனுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது.
0: நல்லா எழுதிருக்கானே.
1: நீங்கள் அனைவரும் நலமா, நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரிகிறான். அது போக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காரியா. அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும்.
2: பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்கான்.
0: நீ கூப்பிட்டல
2: நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா, அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம்.
0: இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா?
2: போடலையே.
0: போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை
2: இல்லீங்களே,
0: தொப்பி
2: அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க.
1: நல்லா படுறா.
0: கேட்டுட்டு இருக்கல, அப்புறம் பச்சைக்கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிருவானு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்
2: போடவே இல்ல.
0: இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா?
2: பச்சைக்கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு
0: படிச்சா?
1: அடி பல்லகளெல்லாம் உடச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி
2: யாருக்கடா படிக்க தெரியல? சேட்டை
1: போட்டிருக்கேன்னு
2: பாக்குறியா? வெறுப்புல இருக்கிறேன்.
3: படிக்கலையா?

0: நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் வீட்டை ரெண்டு சுத்தி வந்தேன். கல்யாணத்துப்ப ஒல்லியா இருந்தா வெயிட் தெரியல, இப்ப சந்தோஷத்துல சதை போட்டாலா வெயிட் தாங்க முடியல, கால் பெசையிக்குச்சுடா.
1: You're a lucky fellow.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா.

0: எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? கோயிலுக்கு போனா சூடை ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரதில்ல, பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரதில்ல, பக்கத்துல இருக்கிட்ட நெய் நெய்யின்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு
0: தரேன்.
1: எங்க அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
2: அது ஏச்சே, அவரே ஊதி ஊதி எழுதினாரு. You can use this. என் பேனா நல்லா எழுதும்.
0: Thank you.
2: Welcome.
1: எங்க எங்க எங்க என் பேனாங்க?
0: பேனாவா? ஓ, அது வேற ரீஃபில் தானே?
1: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
0: அது தீந்து போச்சுல, தூர போட்டு.
1: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
0: ஐயோ, நான் அது முடிஞ்சு போல ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன்.
1: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலான ஃபில்லப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்கை போட்டு ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வர கேஸ்கெல்லாம் இப்படிதான் இருக்கும் எனக்கு தெரியும். ஐயோ, எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்க போய் தேடுவேன்?
2: என்னாச்சு? எனி ப்ராப்ளம்?
0: பேனா மிஸ்ஸிங்.
2: பாப்பா பேனா மிஸ்ஸிங்கா? என்ன போட்டீங்க?
1: போச்சு, என் பேனா போச்சு.
0: ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன்.
1: எது புது பேனாவா? என்னங்க நீங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இத உனக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா?
0: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்?
1: சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கு ஏன் ரீஃபில் வேணும்?
0: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன்.
2: பாப்பா பாப்பா, இதா உன் பேனாவா?
0: Thank you.
2: It's okay. It's okay.
3: டே டே, கிளம்பு.
2: It's okay.
0: இந்தாங்க ரீஃபில்.
1: இது இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
0: சூப்பர் கேரக்டர் இருக்கானே.

0: மெட்ராஸ்க்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வறுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாதே, ஊருக்கு போய் இருக்கிற மாடு கண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல.
1: என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா.
0: யாரு
1: உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து
2: கிடப்பேன்?
0: மறுத்து கிடக்குறவங்களா எப்படி பாஸ்போர்ட் எடுத்துக்க முடியும்?
1: நீங்க எங்க படுத்துறேன்?
0: நேத்து
1: வடபழனியா? அப்ப வடபழனி பாஸ்போர்ட் எடை.
0: வடபழனிக்கு எதுக்கு பாஸ்போர்ட்? அது ஏரியாங்க.
1: ஏரியாவே இப்படிச்சாச்சு.
0: கடைசியில்

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா.

0: ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா?
1: நான் என்ன சொல்றேன்?
2: பெத்த
0: தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும், இவன் கண்ணீரால அவன் தாய் கால கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விலங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு.
1: வேண்டா ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
0: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: ஏட்டையா நான் சொல்றது போடாடி.
0: டேய் ஏ அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியம் அப்போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதரா.
1: தாயும்
0: பிள்ளையும் பிரிக்கிறதுல அவள சந்தோஷம் உனக்கு சர்வாதிக. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்பணே. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்ப பாக்கிறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப்பாயிட்டான்.
1: அறிவிருக்க அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்றதானே திக்கிற. படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதாண்டா. இதுல தப்பு தப்பா என்ன
0: என்ன நம்புப்பா?

0: ஹாய் ஹாய் ஹாய்
1: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் நாயர், நம்ம மனோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டீ போடுங்க.
0: வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வட டீ பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. 200 bucks.
1: ஏன்டா வேணாங்கிற?
0: அதை ஏன் கேக்குற? காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கொண்டு வந்து பெட் காஃபியை கொடுத்தா. அப்ப ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்ச் சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் பிரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்.
2: இப்படி ஒரு வைஃப் அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்
1: ரைட். பொறாமப்படாதடா, இவன் 1000 ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா.
0: கண்ணு போடாதீங்கடா.
2: இதுக்குலாம் சேர்த்து விட்டா கண்ணு போட முன்னாடா பாரு.
0: ஏய், நான் உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டா போல தெரியுது.
3: ஆமாடா,
1: நீ பஸ்ஸையும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அதை எப்படி அவ்வளோ கரெக்டாக உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டான்னு
0: சொல்கிறேன்? அது ரொம்ப சிம்பிள்ரா, நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பற்ற வச்சானா பார்க்காம போகிற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: கிட்ட
0: போய் வாங்கிட்டு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: பஞ்சாயத்து பேசணும். இப்படி ஒருத்த முஞ்ச ஒருத்த பாத்துக்கிட்டா எப்படி? சீக்கிரமா சட்டுப்பட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க.
1: மைனர் குஞ்சு மணி வள்ளிய கெடுத்துட்டான், வழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க?
2: ஆமாங்க,
1: சரிதானே?
2: சரிதாங்க.
1: அமிர்தே,
3: என்னங்க இது அநியாயம்? கெடுத்தவர்க்கே கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளுக்கு எடுத்துட்டா போதுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. தயவு செய்து கேக்குறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க.
4: அட பாவிகளே, இப்படி அநியாயம் பண்ணீங்களே, இது கட்டி கேட்க ஒருத்தி வரமாட்டானா?
0: நாட்டாம தீர்ப்ப மாத்து.
4: என் பேரா சூப்பர் சுப்பு. இப்ப சீமையில வந்துட்டேன், உங்களை தூரம் கிளப்ப போறேன்.

0: பாட்டி.
1: ஏ பேராண்டி நல்லா இருக்கியா?
0: யா உன் மகன் கூப்பிடறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹாய் டாடி.
2: டேய் மகனே, நீ நாளைக்கு தானே ஃபாரின்ல இருந்து வரதா சொன்னேன்?
0: ஆமா டாடி, நான் வந்த பிளைட்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறாம், கவனிக்காம விட்டாங்க போல இருக்குது. பிளைட் அதுவாவே பக்கத்து வயல லேண்ட் ஆயிடுச்சு, அங்க இருந்து அப்படியே ஒரு லிப்ட் கேட்டு வந்தேன். ஆமா, என்ன இவ்வளவு கிரௌட குடி குழந்தை உட்கார வச்சிருக்கீங்க, இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வாங்கி தர போறீங்களா?
2: தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன்.
0: தீர்ப்பா? எப்ப டாடி லா படிச்சு முடிச்சீங்க?
2: நான் எங்கடா லா படிச்சேன்.
0: அப்ப ஏதாவது சீனியர் லாயர்ட்ட ஜூனியராவது பிராக்டிஸ் பண்ணீங்களா?
2: நான் எங்கடா அதெல்லாம் பண்ண?
0: இல்லனா பெஞ்ச் கோர்ட்ல டவாலியாவது இருந்திருக்கீங்களா?
2: சும்மா இருங்க, பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்தான தீர்ப்பு சொல்லிட்டு வருது.
0: ஓ, என்ன நடக்குதுங்க, என்ன கேஸ்?
2: குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான்.
0: ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
2: வழக்கமான தீர்ப்பு தான்.
0: என்ன
2: கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன்.
0: சபாஷ்.
2: எப்படி
0: வள்ளி, நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற?
3: இது என்னங்க தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
0: மைனர் குஞ்சுமணி, நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி?
4: மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே?
0: அப்ப நீங்க தான் இவ்வளவு ரேப் பண்ணீங்க.
4: ஆமா,
0: பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க.
4: கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல.
0: ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க?
4: இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு.
0: அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஆமா,
0: உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க?
4: மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது.
0: மைனர் குஞ்சு? பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா?
2: என் தீர்ப்புல தலையிடாதரா?
0: மிஸ்டர் சோத்தப்பன்.
2: சாத்தப்பன்,
0: ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க, என் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க.
4: பாத்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா?
0: நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன்.
5: சாரி சார், சாரி சார், சாரி சார்.
0: மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி.
5: சார், கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
5: கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
5: கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார்.
0: இவ்வளவு பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? எப்படி என் தீர்ப்பு?
2: டேய் என்னடா பண்ண?
0: மைனர் குஞ்ச சுட்டுட்டேன்.
2: எங்கடா சுட்ட?
0: அதான் சொன்னேனே.
2: டேய் இது தப்பு இல்லையா?
0: தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும்.

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதாத சாச நின்னிக்காக பதனி சகமப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட தகிட தகிட தூம் கடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத்தகிடதும் தகிடதும்.

0: ரவுடிகளை வச்சு பொழப்பு நடத்துறது அவ்வளவு சாதாரணமா போச்சா உனக்கு? அதுல உள்ள கஷ்டம் உனக்கு தெரியுமா? முந்தி எல்லாம் மொட்டை அடிச்சாலே அவன் ரவுடிடா, ஆனா இப்ப எல்லாம் பங்கு விடுறானுங்க. இதுக்கு சன்சில்க் ஷாம்பு, பாராசூட், தேங்காய் என்னன்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த புறம்புக்கு ஜிம்மிக்கு கேக்குது. நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பானுங்க? அது மட்டுமா, முந்தியெல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க, ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பாகட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றதோட கஷ்டமான காரியம்டா. அதனால ப்ளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு குடேடா.
1: நீங்க என்ன இவகிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான்.
2: சக்தியோட மச்சான்
0: என்ன?
1: இப்போ நீ பணம் தர போற இல்ல சத்திய கூப்பிட்டுமா?
0: ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா? சக்தி
3: சக்தி சக்தி
0: சக்தி
3: சக்தி
0: சக்தி அங்க அங்க

0: எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா, ஒருத்தன் மட்டும் தரமாட்டேங்கிறண்ணா.
1: ஒருத்தன் மட்டும் தரமாட்டேனாடா சொன்னா?
0: ஆமாண்ண.
1: உடம்பு
2: சரி,

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

0: மேலே சொல்லுங்க.
1: இப்படி வச்சு சுட்டேனா உன்னை கொண்டு போய் வச்சு நான் சுட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது?
0: ஒரு மரத்தோட தூர் தெரியுது.
1: தூர் தெரியுதா?
2: ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல.
1: எங்க தூர பார்த்து சுடு.
0: என்னது
1: மரம் கத்துது?
0: பக்கத்துல ஒரு பயல் எடுக்கணும் சொல்ல மறந்துட்டு பேராண்டி.
1: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்ன
2: ஆச்சு? சுட்டதுன்னே தெரியலையே.
1: நல்ல வேலை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
2: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
0: அண்ணா நம்ம ஆறுமுகம் ஏன் நாடுக்கு நிக்கிற?
2: சோறு இல்லாம தான்.
1: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னையா சொல்ற?
2: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
1: கார் விலையை குறைச்சிருக்காங்களே.
2: நாங்க என்ன கார்ல வாயா உழவு ஓட்ட முடியும்?
1: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒன்னு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
2: இலை தலையெல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கிள்ள தின்னா தானே சாணி போடும்.
1: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்க, அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
0: அதெல்லாம் ஒரு பாத்துல சாரம் அடிப்பியா?
1: அது எவ்வளவு விலையாகுது?
0: அது 40 ரூபாய் ஆகுது.
1: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
0: அது போக வரேன், வெக்கமா இருக்கு.
1: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கமெல்லாம்
0: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
1: அது எவ்வளவு ஆகுது?
0: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
1: பாட்டி
0: ஏவா இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது பேராண்டி, முறைக்கிறேன் பாரு.
1: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்டம் வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளை அனாதையா விட்டுட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுகிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
2: ஏழை சொல்லு அம்பளம் ஏறுமாயா?
1: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியல ஐயா. இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குய்யா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்கிறீங்களா? இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறு சேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
3: கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
1: மிஸ்டர் நாத்தப்பன்.
3: இப்பதான்டா கரெக்டா சொன்னேன்.
1: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
3: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன் போட்ட.
2: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
1: என்னடா சொல்ற?
2: தூக்கு மாட்டி சாகுறதா விஷம் குடிச்சு சாகுறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேன்னு அதுல கலரா கலந்து வச்சேன், அதை குடிச்சிட்டீங்களே தம்பி.
1: ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா?
2: வடக்கால போறதா தெக்கால போறதா?
1: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிகிடா.
0: தலைவர் போஸ்டர் கிளிகிடா?
1: சும்மா கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா.
4: அப்படிதான் மருத்துவமனைக்கு
1: செல்லும் வழி. ஆஸ்பத்திரி இந்த பக்கம் போகணும் போல இருக்கு. அந்த பக்கம் போனா சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: ஏன் இங்க ஒளிஞ்சின்னு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாழெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமா, அர்ச்சனை யாரு பேருக்கு?
1: கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு.
0: ஆஹா, வேஷம் பண்ணிவிடு.
1: இதை வாங்க, அதை வாங்க, ஆடாம போ.
2: டேக் இட்.
0: ஆஹா ஆஹா, டேக் இட். தெய்வம் மனுசுருவத்துல வரும்னு சொல்லுவா, இன்னைக்கு தான் கண்ணார கண்டுட்டன்.
2: ஏய், தள்ளே தள்ளே. இந்தா இந்தா இந்தா தர தர. ஏய், அடிச்சா வாங்க எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. ஏய் ஏய் ஏய், தர தர தர.
3: யாரு நீ? பெரிய மல்டிமில்லியனர் மம்மி.
1: நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா? அந்த ஆளு பரம்பரை பணக்காரன், உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் ரெண்டாவதோ மூணாவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500
3: ரூபா வண்டி எடுங்க.
2: அட போயாச்சு. ஸ்டாப், எல்லாம் ரிட்டர்ன். கொண்டா குடே குடே குடே குடே.
4: ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா,
2: குறா
4: நாய் பிடிக்க 30 ரூபா கொடுத்தீங்க.
2: கார்பரேஷன்லயே 30 ரூபா தர்றாங்கடா நாய.
4: ஏய்
2: குடே குடே குடே.

0: சாரி, அதை எடுத்து வை.
1: ரொம்ப களைச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலேயே கிடைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறிய கொண்டாந்து வீசு.
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்ல என்ன, கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கைய கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதை எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன். ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சாத் அந்த பைரவன் நான் தான் உன் ஹஸ்பண்ட்.
1: நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல?
0: சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளா இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவதான் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்க, ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு. கவனமா கேள். காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தாரேன், எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சிக்கணும்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டா. சி சி சி, கையெடுத்து கும்பிடாத. என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்தேன்.
1: ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே.
0: உதைக்கிறே உதைக்கிறே. நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு, எதுக்கு இந்த வம்பல்லாம்? அதுக்குத்தானே சோத்தை கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்கே என்னுடைய கற்பனை குதிரைய தட்டி விடுறேன். அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க.
0: நீ சொன்ன அப்புறம் என்ன? ரூபா சரியா ஒரு கப்பு காப்பி கிடைக்குமா?
1: காப்பியா? சாச்சா வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனே,
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ்
0: கொண்டாரேன். ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூஸ். எப்பா பயிரவா, அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க, நான் வாழ்க.

0: ஜாங்கிரி இல்ல
1: போட்டது சாப்பிட்டு எந்திரி
0: சூட் இல்லாம எப்படி சாப்பிடுறது
2: அம்மா
1: என்னப்பா
2: அம்மனி செம ரோஸ்டோட வருது எல்லா ஐட்டங்களும் எடுத்து வை வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு
1: கட்டு கட்டு
0: அடடா கரெக்டா வர்றான் பாரு சமாளிக்கிறான்
3: சந்தோஷம் யா
0: எதுக்கு
3: ஆடா இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன்
0: நேத்தி கடனா ஏயா குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்குவாங்க அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டதுல யோ நானும் பாக்குறேன் நீ வந்ததுல இருந்து சோத்திரியா தான் குறியா இருக்க
3: பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குற நீ இலையில உட்கார்ந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துறேன்
0: கோவம் வந்தா எந்திரிச்சு போய்
3: அக்கா இங்க பாருக்கா என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன்
1: இல்ல யாரடா எந்திரிச்சு போக சொல்ற
0: தெரியாம சொல்லிட்டப்பா முன்ன மாதிரினாலும் தாடியே சொல்லலாம் இப்ப நீ பொண்ணை வேற கொடுத்துருக்க மாப்பிள்ள வயிற்றுல புள்ளைய வேற கொடுத்துருக்கான் ஃபுல் ரைட் சார் நீங்க சாப்பிடுங்க சார் நீங்க இலையில உட்காந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம் சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம்

எப்படின்னா

முட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தப்பு நான் ஒத்துக்கு நப்பினா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

0: அழகு ஐயா, இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயார்த்தத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பாத்துறணும்டா.
1: ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க?
0: என்னது?
1: ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டாவும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பார்க்க முடியாது. ஐயா அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும் சொன்னீங்க. இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும், எவனுக்கு தெரியும்?
0: இப்ப என்னடா பண்றது? மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க.
1: அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என்னடா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கே, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு. அதை
0: நான் ஒருத்தன் மாப்பிள்ளை கூட்டு போய் வீடு எல்லாம் சுத்தி கட்ட
2: சரிங்க. இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும்.
1: ஏண்டா அப்புறம் இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு, போ.
2: வாங்கய்யா வாங்க, இதாங்க சாமி ரூம், பூஜை எல்லாம் நடக்கும்.
1: நடக்கமோ அதாவது அங்கங்கதான் நடக்கும். படுத்தாதரா போடா. ஐயா
2: வாங்க, இதே பாத்ரூம் இங்கதான் எல்லாம்.
1: அம்மா கொல
2: பண்ணிருவோம்.
1: வாங்க போய் பொண்ணு பாப்போம்.
3: என்ன
0: விஷயம்?
3: இல்ல கல்யாண பொண்ணு
0: எங்க?
3: அதோ அந்த ரூம்ல.
1: என்ன யோசிக்கிறீங்க? சட்டு புட்டு கிளம்புங்க. ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வைக்கத்தை பாருங்க, ஐயாவுக்கு வைக்கத்தை பாடுறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா. லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏமா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே.
4: யாரு உங்க ஃப்ரெண்டா?
1: அப்பே
0: என் பொண்ணை பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி.
1: ஐயா இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. அது எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்கிற மாட்டேன். உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க?
0: கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம்.
1: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போல இருக்க. அம்பிடிக்கா
3: அங்கு
1: ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணலைய பாக்குறக்கு நெஞ்சில சத்து கிடையாது. அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான். நீங்களே போய் பாருங்க, போங்க. உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ? போய் பாப்போம். ஆஹா இது அது இல்ல. ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கலாச்சோட பாத்தவங்களாச்சு. இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா
0: இங்க வாடா.
1: கூப்பிட்டீங்களா ஐயா?
0: யாருன்னு தெரியுதுல்ல, மெட்ராஸ்ல
5: பார்த்தோம்ல. முத முதல்ல இவரு தானே பார்த்தேன், கையில கிளாஸோட இருந்தாரு.
0: கிளாஸா?
5: ஆமா.
1: கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ.

0: வேணா ராத்திரி நம்ம ஆறுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க?
1: ஊரையே கலக்கு போட்டோம்ல, சும்மா கலக்கி

0: என்னங்க இவங்க கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
1: சுகிசி இவன் பேசிக்கிட்டு இருந்தார்.
0: உண்மையை சொல்லுங்க.
1: எஃப்டிவில பொண்ணுகள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க.
0: ரொம்ப அவசியம். இந்தாங்க.
1: என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற?
0: இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு.
1: அப்பாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்.
0: பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலையா வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்.
1: எதுக்கு எதுக்கு?
0: என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தம் எல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க.
0: இது கூட குறைச்சல இல்ல, போய் மாலை வாங்கிட்டு வாங்க, போங்க.
1: 5 நிமிஷத்துல வந்துடுறேன், மாலையை போட்டுற வேண்டியதான். 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, இதை போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா, பெரிய மனுஷன் செத்து இருக்கிறான், ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதரா, குத்துக்கடா.
2: ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா, பூ போற எடுத்துட்டு போங்கடா போங்கு போங்கடா போங்கு.
0: இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க.
1: என்ன?
0: 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க.
1: புரிஞ்சா? சரி, ரொம்ப உதிருது, சீக்கிரம் போட்டுருவோம்.
0: இதென்ன 1 ரூபாய் காசு?
1: அது நெத்தி காசு போல இருக்கு.
0: நெத்தி காசா?
1: இல்ல, இப்பெல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் கூடவே ஒண்ணு இனாமா தராங்க இல்லையா? ரோஜா மாலை வாங்கும் போது நம்ம லக்கு கேத்த மாதிரி 5 ரூபாயோ 1 ரூபாயோ அதுல கட்டி தொங்க விடுவாங்களாம். நம்ம நெத்தியில எழுதுனது 1 ரூபா தான் போல இருக்குது, அதான் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சீக்கிரம் போய் அப்பாவுக்கு மாலையை போட்டலாம். அந்த 1 ரூபாய் அவர் நெத்தியில வச்சு கையில குடுத்துட்டு வந்துடலாம்.
0: சீக்கிரம் வாங்க, மாலை ரொம்ப உதிருதுங்க.
1: உதிர்ந்தா நாரு மாமனாரு.
3: அமுதா
0: மாமி,
3: சும்மா சொல்லப்படாதீ, பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார்.
0: பொணத்துக்கு முன்னாடியா?
3: ஆனா பொணத்து கழுத்துல கடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருந்தா எனக்கு புரியல.
1: ஆஹா, போட்டு விட்டு போறாளே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதானே போடணும், அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டலாமேட்டு தான். என்ன எடுக்கிறேன் பேசி முடிவு பண்ணிக்கலாம், அவசரப்பட்டுறாத.
0: என்ன எடுக்கிறேன்?

0: ஆடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?

0: போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு.
1: ஆமா,
0: இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் என் கூடவே உங்களுக்கு என்ன பண்ண
2: சங்கர்
3: நீ
0: யாரு பாத்து நம்ம ஊருக்கார பேர் சத்த மாதிரி இருக்கு.
3: என்ன என்ன தெரியும் அவனுக்கு?
0: யாராணி
4: சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு.
0: அது யாருப்பா?
3: அவர்தான் முதல்ல.
0: வணக்கம் தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ
3: எதுக்கடா? சாப்பாடு சாப்பிடு.
0: சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்து வந்து சாப்பிடாம போனீங்க, நாலு வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல நீ.
0: என்னடா, நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா? இப்ப சாப்பிடணுங்க.
3: ஆமா,
0: டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு, எல்லாரும் போய் திருப்பியா சாப்பிடுங்க. இது யாரா? நம்ம வயலுக்கப்பா, கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி, லாரி பின்னாடி நிக்குது.
3: லாரியாமா?
0: பாசக்கார பயிலுக விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேலடா.
1: நீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே பாக்குறானே பாக்குறானே,
0: சாப்பாடு இட்லிய
2: பண்ணாட்டா.
4: ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு.
1: நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்போ. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிருவாப்பா.
4: சேச்சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன்.
1: தேங்க்ஸ்ப்பா.
4: ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.

ஆண்டவா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நான் தன்னந்தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அலையிறது? எனக்கு கவர்மெண்ட் ஜாபு தான் கிடைக்கல, நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையாவது என் கண்ணில் காட்ட மாட்டியா?

0: அட பாவிகளா, கண்ணு தெரியாத முண்டங்களா. ஹோண்டா சிட்டில வந்த ஒருத்தர கஷ்டப்பட்டு பிராக்கெட் போட்டு வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகலாம்னு நினைச்சு நாலு கால நடந்து வந்து விறந்து விறந்து இங்க விளக்கலான்னு வந்தா ஆர்வ கோளாறுல இப்படி விளக்க அணைச்சிட்டீங்களேடா, நீங்க நல்லா இருப்பீங்களா? அடுத்த வரவ ஹோண்டா சிட்டில வரானோ இல்ல டிவிஎஸ் 50ல வரானோ?
1: இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? சேருவோம், நிச்சயமா சேருவோம், கண்டிப்பாக சேருவோம். எப்படி சேரப்போகிறோம்? லெட் அஸ் வாட்ச் த ப்ளே.
0: அரே பாப்ரே, டைம் ஆ கயா.
1: அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது?
0: ஏய் பேவ்கூ, டைம் ஆச்சு, நான் விக்க போறேன்.
2: யார் பாடு?
1: ஆஹா
2: தம்பி, நடே சாத்துறோம்.
1: சாத்திடுங்கோ,
2: நீ முதல்ல நடே கிட்டு.
1: ஓஹோ,

0: இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும்.
1: ஓ பாட வேண்டுமா?
2: வசந்தம் உள்ளே போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்தம் உள்ளே போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா.

0: உட்காங்க.
1: ஐயோ அம்மா,
0: நீங்க உட்காங்க.
2: நான் இப்பதான் பாக்குறேன்.
0: எஸ் சார்.
2: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாரமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவர் நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சு ஆள் அள்ள கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
1: ஏனும் மாப்பிளைங்க. வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
1: ஐயோ வேண்டாங்க,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
1: நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
1: நான் வழக்கமாக கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன்.
0: ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
3: பச்சை புடவைய பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே,
4: காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு.
5: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன்.
1: அஜ்ஜோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம்.
2: ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு?
3: ரூட்ட சொல்லாமல்தான் இப்படி. என்ன தாத்தா?
0: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பணத்தெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ, சரி சரி, தாத்தா இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா?
6: சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா பச்சத்துக்கு அப்புறம் 5 வயசுல இருந்து அவர் தான் வளர்த்து ஆளாக்குனார். எனக்கு தூளாது இப்படி விஷயம்.
3: அரே
0: ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாட்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
6: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது. அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
0: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
2: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
0: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
2: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.